நகமான மிருகா சஷ்டபதி சாந்த சங் அந்தர பிரபு டீட்டா நாம் பிரபு காலாகா மீட்டா சகல சுமேகரி ஏகசுகாட்ட மாஹே அனகரங்க நானா திருஷ்டாஹே நவனித அமிர்த பிரபுகா நாம் தேஹி மே ஸ்காபிசராம்.

சர்வபிசவ ரச்சையோ சுயம் பவு கண்ணு பஞ்சனஹாரு காலஹீன கலா சஞ்சுகத்தே அகால புருக்கே அதேசம்.

ஏகாந்தே சுபம் சர்வபாகே சோ சர்வானுராங்கே திரிபுக்த ஸ்வரூபஹே சேதஹே சூதஹே கே நர்க்கம் பிரநாசஹே பிருத்வியுல் பிரவாசஹே நிருக்த பிரவாஹே சதைவம் சதாஹே விபுக்த ஸ்வரூபஹே பரஜுக்தே அனுபஹே நிருக்த சதாஹே விபுக்த பிரவாஹே அனுபுக்த ஸ்வரூபஹே.